0: Ole, ja ich bin raus. Ich bin allein in meinem Haus.
1: Neden buradan kalamıyorum?
2: Ben de kalamıyorum. ஊர்ல எல்லாரும் அக்கா தம்பி எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும் அவைகளுக்கான நான் ஒரு பாட்டுண்டு இதாண்ட
3: இருக்கீங்க
2: என்னோட வேலை செய்யற செஃபிராங்க நீங்க எல்லாரும் நல்ல
1: சூப்பராக
3: Я желаю мне, чтобы вы пережали то бесконечное выживание.
1: Я желаю мне, чтобы вы пережали то бесконечное выживание.
3: Я желаю мне, чтобы вы пережали то бесконечное выживание.
1: Я желаю мне, чтобы вы пережали то бесконечное выживание.
3: Я желаю мне, чтобы вы пережали то бесконечное выживание.